தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித தனத தனுத